0: ஹலோ,
1: ஹலோ சார்.
0: லாம்சகு சாமுகா தாக்கு
1: அங் கொமர்ஸ் இங்கிரியாங் சி
0: ஏ சாதி போ தம் தம் ரசாமு கனானாய்
1: கவுரு தி கனாய்மான சார்
0: கனாய்மான சாதி
1: அப்போ கவுரு ரிசாமுங்கை ஒன்னும் கவு சாதி பார்மிதா வைரிசா ஜாக்
0: சாம்னு கனானாய் சாபுனு கனாரனாய்
1: ஒன்னும் கவு சாதி மானே
0: சாபுனு கனாரனாய் நங்கடா கனானாய் நா முன்னோடா கனாரனாய்
1: ஆ கனானாய்
0: ஆ கை கனாதி தாக்குக் முரன் சிமி கால் கலாய்
1: ஒம்பினி சிமி
0: ஒம்பினி சிமினா கனாதி கதாக்கு

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: சார், தீபர் கஹாம்.
0: தீபர் கஹாம்,
1: ஐயாங்க நாகேஸ்வரன் கிளாந்த சேட்டோங்க சார்.
0: ஏய் சாரி தாக்கோ,
1: அங்க சார் உங்க ஹிந்தி டோக்கனு கணானு சார். சூர்யாபு முக்தோ
0: ஏ
1: டோக்கனு மு இங்கே டாக் ஃபேங்கை மே நீ து ஜிசே பியார் கியா ஹே ஜதா
0: மே மேனே
1: மேனே து ஜிசே பியார் கியா ஹே
0: ஹா
1: ரிட்டர்ன் இங்கே முகமது அஜிஸ் பாய் அனுராதா பர்வல் அவன் கணாரனாய் சினி தகஜல நானா கொனைக்கா சினி தாக்கு பிரிஜேஸ் பீர் இங்கே மனாய் சயத்தி நானா நானா நல கி இங்கே சினி பைக் காக்கா ஹாம் சேம் நானி ஹாம் பை சார் நினி பகை பகை பகை ரசாமும் தொங்கனை
0: ஹா ரசாமும் கிசா சா கணார் கடை
1: ரசாம் மேனே துஜிசே பியார் கியா ஹே மனாபம்
0: அச்சா வு தோக்கனி
1: சூர்யா சூர்யா
0: சூர்யா தோக்கனி
1: ராதா
0: பரவால் கனா தேங்க